தக்காண்ட கூடவு பச்சி பாறந்து லில்லிஞ்சோ கொட்டுனே கொட்டேலி கேட்டேலோலே லேலாம்

0: பத்தத்தி பரம்பரை அந்து தொட்டு இந்த அக்கணிக்கு சாந்து கம கூட்டுவ போல கம கூட்டியண்டே உண்டு. ஆச்சிங்கி கால மாறியேண்டு பந்தனைக்கே நங்கட ஜனட பதுக்கிலு கூட பதிலாயேண்டு பண்டைத்த நடுப்புற தூக்க என்னங்கோ தாந்துண்டு உண்டு. கொடுவ திங்க போல இடம்யாறு திங்கத்து சுருவாய்த்து மின்யாறு திங்க கையண பன்னிரண்டு திங்கத்து பிரத்தி திங்கத்து வரந்து யாங்கடா நடுப்பு கொத்த ஆச்சரணை இப்பா. அதே போல கக்கட திங்கவு விசேஷ வாய்த்து கூடித்திப்பா. கக்கட திங்கத்து அந்து எண்ணச்செங்கி பண்டு காலத்துல விசேஷத்து இந்து காலத்து சுமார்க்கு காங்கத்த போச்சிங்கியோ அந்து நடப்பந்த நடுப்புல ஏற பதிலாவணை காம்புல. ஆச்சிங்கி அந்து காலத்து பிரதியொப்பனும் பூமி நடப்பஞ்சத்து இடம் யாரு ஒந்தாங்கு பேலு உப்பக்கு எத்து கட்டி சாஸ்திரமாடுன பின்னா ஆதரை திங்கத்துல மத்தியத்து மழைகால சுருவாய்த்து யாக்க உத்து தைத்து நெல்லுன பித்தித்து இருபத்ததண்டு நாலு கைஞ்சது நாட்டி பணி சுரு மாடுவா அக்கணைக்கு கக்கட திங்க பாதி கைஞ்சிதிப்பா. அந்த காலத்து கக்கட திங்க அணுவது கொடுகிற ஜனக்கு சென்ன விசேஷவான திங்காய் திஞ்சத்து. ஐப்பணிர கூட கக்கட திங்கத்து திம்பந்த ஊனு தீனி பண்ணு பலா இந்து காம்பதே அப்புரூப்பா ஆய்போய்த்து. பண்டு பேலு உத்தண்டி பக்கா கிட்டுவ கக்கடஞ்செண்டு கேச்சி ஞண்டு மக்கி ஞண்டு புடிச்ச வந்தித்து மணலு கொடுத்தக்கா அதுனா கார காரத்தை அம்மா மாடுவ எஞ்ச ஞண்டு கறின திம்பக்கு ஆண்ட சோதுன அண்ணுவக்கே கையுல ரசரசத்து நாலு ஒட்டி திந்தக்கா கொதி போகா. ஆச்சங்கி இந்து ஞண்டு கிட்டுவதே இல்லை. பொழத்தோடு பேலிலு கிட்டுவ ஞண்டு கிட்டத்தை பாக்கடத்து புடிச்சி ஐசுல பத்து நாலு பெச்சி மாறுவ நெண்டு கொண்ட பந்து திம்பந்த பரிஸ்தி இந்து பந்து போய்த்து. அக்கட திங்கத்து ஜடிமழை தொறிவக்கா பேலுக்கு மீனு பத்தித்து அதனை கித்தித்து கொண்டு பந்து கறி மாடி திம்பக்கா மழலு நெல்ந்து கோட்டை பத்தி திப்பா தடி மீனு கறிற சோதுக்கு ஆ கறிற காருக்கு பெவுர குழஞ்சத்து. அந்த காலக்கு கிட்டுவ கொடை கும்மு அளந்தி கும்மு இந்து காலத்து குட்டுவது அப்புறூப்பா ஆய்த்து. பண்டு காடலு பண்ணு பலா கக்கட திங்கத்து தும்பி போப்பஞ்சத்து எந்தெந்தா பண்ணு போண்டு கக்கடை பண்ணு காரை கர்மஞ்சி பாலை எழுந்த உப்புளி பண்ணு கொட்டை லொட்டை பினக்கே தொலியாறு சக்கே மாங்கே ஏச்சி குக்கே ஈத்தர சுமாறு பண்ணு கிட்டுவஞ்சத்து. ஆச்சிங்கி இக்கத்த காலத்து சக்கே மாங்கே புட்ட போரை பண்ணு இஞ்சத்த அண்ணுவதே கொத்துல இக்கத்துல ஜனக்கு. அந்த காலத்து பண்ணு திந்தித்தே பாதி கெலதும்ப இஞ்சத்து. கம கூட்டுன மது புட்டுற பாயசா மது புட்டு பேம்பளை கறி தாத்தை தொப்பு தெர்மை தொப்பு பரத்தது இதெல்லாம் குட்டு இஞ்சத்து. இந்து பேட்டலு மாறுவ பேம்பளை கஷ்டத்து குட்டுவ கம கூட்டத்தா மது தொப்பு புட்டக்கா பாக்கி ஒன்று குட்டுல. அந்த காலத்து செக்கை குருற பஜ்ஜி செக்கை குருற பாரா செக்கை பண்ணலு மாடுவ குவாலை புட்டு செக்கை குருன சுட்டு திம்பன ஜானம் அடிச்சிங்கி இக்கா பாயிலு நீர்பப்பா. முதிரை பஜ்ஜி காடு மாங்கே கறி ஒன்கொட்டி நாடு பந்தி கறி இந்த காலத்து காம்பதே இல்லை. ஆச்சிங்கி கால மாறு நினைக்கே ஜனவு பதிலாச்சு. பிரகிருத்தினோ பதிலு மாடுவக்கு குடித்து கக்கட திங்கத்திர விசேஷத்துனா கலந்துன்னு பார்த்து கடைதாய்த்து நாடுரா மாஜனள கேட்டவ இந்தச்சிங்கி நாடுலுள்ள பூமினா மாறித்து ஊரு புட்ட காங்கத்த ஊருக்கு கூடத்தி நாடு உண்டெங்கி நங்க உண்டு நங்க உண்டெங்கி கொடவாம இப்பா. அக்கா அது சன்னக்கி போல கம கூட்டியண்டு இப்பா அண்ணுவ ஒரு கியானா நங்கட மன திரடு. இன்னே கக்கட திங்கத்துற கூட்டுக்கு போரே போரே விஷயத்துற பகை பாரிச்சாய்த்து எழுதிட்டு கொட்டர புனச்சைங்க
1: நங்கக்கு பந்த எழுத்துல தும்ப எந்த உள்ளிச்சிங்கி ஒட்டி மாங்கே பயம்பளை கும்மு ஞண்டு கோழி மீன் இதெல்லாம் கேப்பக்க இன்னக்கு கிளஞ்சு பைப்பா. ஒரு கவனித்து பந்தி துண்டிந்து கக்கடா சோது தீனின தப்ப திங்கவோ கைனா நானு தொக்கடா கும்மு பைம்பள மாங்கே செக்கன பம்படென்னே சோதுனா பதினெட்டாங்கு கேப்பா நோட்டது மது புட்டுற கமன பண்டை தஜ்ஜண்டா பொண்ணு மண்டையோ திங்க கக்கடந்தண்ணித்து கொடவ நடுப்புல விசேஷ திங்கவோ இரடு கொடவக்கு நண்ணித்து கேச்சி ஞெண்டு கொயில மீனு திந்த சோதது போப்புல பண்டு நடந்தொரு முத்து ராக்களி இந்து காம்பக்கு குட்டுல கக்கட திங்க ஆதர பிஞ்ச சீனியார் திங்கத்துல மத்தியத்துல பப்போரு திங்க நல்ல ஜோறு மலர சமயம் எல்லா கிருஷிக்கங்க நாட்டி பணி கழிவா இ விசேஷ திங்கத்துல நல்ல கார்பாரும் ஆடுல மண்டலு தல்மி

0: புத்தித்து இருந்தது. அப்பங்க பேலுக்கு உப்பக்கா அயங்கட கூட ஏக்கத்தவக்கு போனதாடு. நாட்டி பேலு ஓட்டு அகே எடுத்தது. நீர் பாம்பு கப்ப ஞண்டு காலு கடுப்பிச்சுட்டுத்தோ. பித்தியாந்து போப்பக்கா காலுக்கு பிளாஸ்டிக் கட்டேண்டு பேலுளியோ. அம்மா மாடினா தராவரி தீனி. குட்டத்துல புள்ளில காய்ச்சினா பிசி பிசி நீர்ல குளிப்போ போஜவே சாய். மழை காலத்துல கட்டுவா ஞண்டு மீன் புடிப்போ. பட்டில ஜாரித்து புத்தனெல்லாம் கேனமாடோக்கா இக்கா குஷியாப்பா. இந்த அது நங்கட மக்களுக்கு கேப்புக்கு மாத்திரா. கோலை புட்டுக்கு பைனே இட்டித்து கொடுப்பிஞ்சத்து. அக்கா நங்கெல்லாம் கூடியண்டு குஷியில திம்பஞ்சத்து. ஜூன்ல மழை பிடிப்பாக்கா பேலு உப்புக்கு பொலாக்க நேரத்தை 6:30 எத்தலா. பேலுக்கு ஆட்டிய போப்பிஞ்சத்து. அல்லிஞ்சி ஒட்டி தற்காரி கறி எச்சு கறி பைம்பளை கறி இன்னன போரே போரே கறி கர்த்த காஃபி பால் காஃபி ஜொதக்கு எத்துக்கு பில்லு கத்தினா பேலுக்கு கொண்டு போய்த்து கொடுப்பிஞ்சத்து. அண்ணனை திணிற பக்கே எழுதித்து மது நீர் மது புட்டு ஒட்டி கடம்புட்டு நூப்புட்டு எரிச்சிக்கறி சக்கைக்கூறு பஜ்ஜி பெம்பளை கேம்பு தெர்மத்துப்பு கோலை புட்டு சக்கை மண்ணு மேய்க்கின சக்கைக்கூறுனா அட்டத்தில் வெப்பஞ்சத்து. காடு மாங்க மர கேம்பு கேம்பு கறி காடு போட்டை மோர் பண்ணு கும்மை பண்ணு நேர பண்ணு உப்புளி பண்ணு எலந்தை பண்ணு கரமஞ்சி பண்ணு இன்னென்ன பல தரத்துல பண்ணு தொப்போ வேறு இதனெல்லாம் திம்பாய்ந்து. இதனுண்டு மழைக்கால ஆனங்கு தடிக்கு உஷ்ணாம்சை கொண்டு இதனெல்லாம் திம்பஞ்சத்து. அக்கால பனி ரோக ரோஜினா கம்மிஞ்சத்து. ஹாஸ்பிட்டலுக்கு போப்பஞ்சில நல்ல ஆரோக்கிய காத்தோ இஞ்சத்து. மது தொப்புல 18 தரத்துல மது இப்பா ஆனா மது பாயசா புட்டு மாடித்து திம்பஞ்சத்து. இதனெல்லாம் திம்பக்கு காத்தண்டி இப்பஞ்சத்து. பொலாக்க நேரத்தை எத்தித்து அக்கா தங்கையா அண்ண தம்மனங்க கூட காடு மாங்கே பொறுக்கோ கும்மு தோடோக்கு போப்பஞ்சத்து. இந்து அதெல்லாம் மாயாச்சு. நங்கட மக்களுக்கு வேலு பண்ணி நாட்டி அக கோரிக்கொடை கொய் கத்தி எத்துல உப்போ பெரிப்போ சாண குப்பரா காடு மாங்கே பொறுக்கோ இது ஒன்று குத்துல. வேலு பானை நேங்கி நொகா அண்ணோக்கா எந்தந்தே குத்துல. இக்கா டிராக்டர் டில்லர் பார்த்து துட்டு கொடுத்த திங்கி கூட்டாள பார்த்து சோலார் பேலி இட்டித்து பிளாஸ்டிக் ரெயின் கோட்டு இட்டித்து கெல்சா. ஆசை பிரீத்தி ஒத்தொருமே கம்மியாச்சு. அக்கா கக்கடத்துல குட்டுவதெல்லாம் இக்கா மார்க்கெட்ல துட்டு கொடுத்துட்டு எடுக்கொண்டு. இந்தெல்லாம் மக்கா ரஜ கிட்டனக்க மொபைல் டிவிந்தே இப்பா பொறுமேசாக கழிப்பக்கு போப்பல. நல்லா தீனி திம்பல ஜங்க் ஃபுட் திந்தித்து தடி பாளி மாடியோவா. ஆ தினத்துல நம்மையும் ஆச்சு மக்களுக்கு ஒந்தும் குத்திப்பல. நங்கட பத்ததி பரம்பரை ஆச்சார விசார சம்ஸ்கிருதி நம்ம நாள்னா எந்த பொடோக்காக நங்க நங்கட மக்களுக்கு அதனெல்லாம் எண்ணி கொடுக்கொண்டு அதனை உளுத்தியண்டு போக்கொண்டு. அதே போல நங்கட காவேரமே இகுத்தப்ப குரு கடந்த ஆரோடத்துல எல்லாரும் நந்தாய் பாவோண்டு கக்கட நம்ம அந்து என்னென்ன மாடுஞ்சத்தோ அண்ணனை இந்து மாடணும்னு எழுதிட்டு அம்மண்டா அனுபமா திம்மையா.
1: இச்சக் நேரா நீங்க கண்டனிக்கே கக்கட அந்து இந்து எண்ணுவ விசாரத்து நீங்கட எழுத்துன கேட்டிடலாம். எழுத்துன ஐச்சைங்கக்கோ இ காரியக்ரம கேட்டுள்ள நீங்க எல்லாருக்கும் தன்யவாத. இல்லிக்கு இந்த திரா கொடுவ சரி காரியக்ரம தந்தத்து நமஸ்காரா.